0: கவலாவ்லா
1: பக பதரு ஹத்தாத்து கவலா
0: என்ன ஜீவால தட்டாலாவ்லா
1: பதரு ஹத்தாத்து கவலா
0: என்ன ஜீவால தட்டாலாவ்லா.